திருமால் பக்தர்களே, நாங்கள் இப்பொழுது புயல் ஹோட் கோப்ப ஊரில் மரியம்மன் சொசைட்டி சமூக மையத்தில் சோஷியல் சென்டர் வளாகத்தில் அவுடம் ஃப்ரீ வானொலியில் நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். காலை 5 மணி வரை நம் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் எங்களது 4வது கால பூசை தொடங்கப் போகின்றது. அந்த பூசையை செய்ய போகின்ற அர்ச்சகர், அவர் பெயர் ஐயா கபிலன் அவர்கள்.

0: எல்லோருக்கும் இந்த என் வணக்கம் புசா கோவிந்தன்.
1: திருமால் பக்தர்களே, இங்கு நாங்கள் கோபோ அருள்மிகு மாரியம்மன் சொசைட்டி இந்த வளாகத்தில் நாங்கள் குடியிருக்கின்றோம். இங்கு அர்ச்சகர் அவர்கள் பேரொளி வழிபாட்டை செய்து மகா தீபாராதனையை பக்தர்களுக்கு காட்டினார் அல்லவா. இந்த கோவிந்தன் திருவிழா என்பது தமிழர்கள் மரபில் மொரிஷஸ் நாட்டில் மிக முக்கியமான ஒரு திருவிழாவாகும். இங்கு நாங்கள் வயல் ரோட் கோப்போ ஊரில் மாரியம்மன் சொசைட்டி சமூக மையம் சோஷியல் சென்டர் வளாகத்தில் ஆர்எம் ஃப்ரீ வானொலியில் நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். நம் நிகழ்ச்சி சரியாக 5 மணி காலை முடிவடையப் போகும். இந்த சிறப்பு வழிபாட்டில் நாங்கள் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமாலுக்கு உகந்த இலை என்ன? அது துளசி இலை. திருமால்

எனக்கு எதனால் மாலையை சுட்டு வார்கள் வடையை எடுத்து அடுக்கி கொண்டு மாலையாக செய்து திருமாலுக்கு படிப்பார்கள் கம்ப சேவையை நன்கு அலங்கரித்து லட்சுமி அன்னைக்கு சிறப்பு வழிபாட்டை செய்வார்கள் அதற்கு பிறகுதான் எங்களுக்கு சிறப்பு வழிபாடு என்பது திண்ணமாகும் வானொலி அன்பர்களை திருமால் பக்தர்களை இன்னும் 5 நிமிடத்துக்குள் நாங்கள் வழங்கி வந்த சிறப்பு நிகழ்ச்சி முடிவடையப் போகின்றது அடுத்து வரும் நம் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்

திருமால் பக்தர்களே, ஒரு சிசு வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கம். இன்று நாங்கள் வணங்கப் போகின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் திருமாலை போற்றும் சிறப்பு பாடலும் உரையும் தொகுத்து வழங்கப்படும். முதல் முதலாக ஏழு மலையாண்டவனின் பாடலை உன்னிமேனன் குரலில் கேட்கலாம்.

0: திருமால் பக்தர்களே, இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் திருமாலை பற்றிய செய்திகளும் அருமை பெருமைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதோ சுவாமி நித்யானந்தன் அவர்கள் உங்களுக்கு சிறப்புரையை ஆற்றப் போகின்றார்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. விண்கடந்த சோதியாய் விலங்கு ஞானமூர்த்தியாய், பண்கடந்த தேசமேவு பாவநாசநாதனே, என்கடந்த யோகினோடு இறந்து சென்று மானியாய், மண்கடந்த வண்ண நின்னை யார் மதிக்க வல்லரோ. நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வரும் திருக்கயிலாய் வரம்பரை மெய்கண்டார் வழிவழி தெய்வத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் அவ்வழி நின்று நம்மை வழிநடத்தும் தவத்திரு திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசர் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி, மொரீசியஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, நம்முடைய மொரீசியஸ் திருநாட்டிலே தமிழர்கள் கொண்டாடக்கூடிய மிகச் சிறப்பானதொரு விழாவாக இருக்கக்கூடிய, வழிபாடாக இருக்கக்கூடிய புரட்டாசி கோவிந்தன் திருவிழா வழிபாடு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் நம்முடைய சமய சிந்தனைகளை நம்முள்ளே வாங்கி கொண்டு நம்முடைய அறிவையும் இறைவனுடைய திருவருளையும் பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இங்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நாம் நம்முடைய வழிபாட்டிலே பயன்படுத்தக்கூடிய திருவிளக்கு குறித்து, குத்து விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கும் கம்ப சேவை குறித்தும் ஒரு சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பல்ல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலிருந்து இந்த மொரீசியஸ் தீவிற்கு பல்வேறு சூழ்நிலைகளே புலம்பெயர்ந்து வந்த தமிழர் பெருமக்கள் இன்று வரை நம்முடைய பண்பாட்டையும் வழிபாட்டையும் கடைபிடித்து கொண்டு வருவது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதே சமயத்திலே இது ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் அமைந்திருக்கின்றது. வைணவ நெறியை போற்றுகின்ற வகையிலே நாம் திருமாலினுடைய வழிபாட்டை கொண்டாடக்கூடிய இந்த நன்னாளிலே நம்முடைய தீவிலே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே இந்த கோவிந்தன் வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கோவிந்தன் வழிபாட்டிலே நாம் முக்கியமாக

0: ஒரு பெரிய திருவிளக்கினை குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து அதை வழிபாடு செய்கின்றோம். அது கம்ப சேவை வழிபாடு என்று நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டு வந்து அது இன்றும் நம்மிடையே இருந்து வருகின்றது. 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் அருளி செய்த அந்த நூலிலே விளக்கு என்பது வெறும் ஒளியை தரும் கருவி மட்டுமல்ல, அது ஜீவாத்மா பரமாத்மாவை அடையும் பக்தி நெறியின் குறியீடாகும். நம்முடைய முதல் ஆழ்வார்கள் ஞானத்தையும் பக்தியையும் விளக்காக ஏற்றியே இறைவனை கண்டார்கள். பொய்கையாழ்வார் உலகையே விளக்காக கொள்கின்றார். வையம் தகழியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்றும், பூதத்தாழ்வாரோ நம் அக உலகையே விளக்காக ஏற்றுகின்றான். அது அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு என்பது இந்த பூதத்தாழ்வாரனுடைய வாக்கு. இந்த ஆழ்வார்கள் அருளி செய்த இந்த திவ்ய பிரபந்த பாடல்களிலே நாம் கோவிந்தன் திருவிழாவிலே ஏற்றுகின்ற அந்த விளக்கு குத்துவிளக்கு மூன்று முக்கிய கூறுகளை நம் ஆச்சாரியார்களுடைய பார்வையிலிருந்து நாம் காண முடிகின்றது. அந்த விளக்கிலே நெய் அல்லது எண்ணெய் ஊற்றப்படுகின்றது. நெய் என்பது நம் மனத்திற்குள் உறைந்து கிடக்க வேண்டிய அன்பு மற்றும் ஆரவம். ஆரவம் என்று சொன்னால் பக்தியாகும். இறைவன்பால் நமக்கு இருக்கும் அளவற்ற காதலே நெய்யாக மாற வேண்டும். அடுத்ததாக அந்த விளக்கிலே பயன்படுத்தக்கூடிய திரி, அது வந்து உருகமுடைய சிந்தை. விளக்கின் திரி என்பது இன்புருகு சிந்தை, அதாவது இறைவனுக்கு உருகும் நம்முடைய ஆன்மா உயிர் திரி தன்னைத்தானே அர்ப்பணித்து நெய்யை உறிஞ்சி அல்லது எண்ணெயை உறிஞ்சி ஒளிர்கிறது. அதுபோல நாமும் நம்முடைய அகந்தை அந்த ஆணவம் அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய அதை ஒழித்து நம்மை இறைவனிடம் சரணடையனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பது இருக்கின்றது. அந்த திரியிலே இருந்து சுடர் நமக்கு வெளிவருகிறது. அந்த சுடர் என்பது ஞானத்தை குறிக்கின்றது. அந்த ஏற்றப்பட்ட சுடர் என்பது ஞான சுடர், அதாவது அறியாமை என்ற இருளை நீக்கி எங்கு நிறைந்திருக்கும் அந்த நாராயணனுடைய வடிவத்தை காட்டும் ஒரு பேரொலியாக அமைந்திருக்கின்றது. மணவாள மாமுனிகள் போன்ற ஆச்சாரியார்கள் தங்கள் உரைகளிலே குத்துவிளக்கின் 5 முகங்களை 5 வைணவ தத்துவங்களோடு ஒப்பிடுகிறார்கள். நாம் கோவிந்தன் வழிபாட்டு கூடங்களிலே விளக்கை ஏற்றி வந்து கைதட்டி கோலாட்டம் ஆடி கோவிந்தா கோவிந்தா என்று நாம சங்கீர்த்தனம் செய்யுகின்ற பொழுது விளக்கின் ஒளி நம் புற இருள் மட்டுமல்லாமல் நம் அகத்தில் இருக்கும் கூடிய அஞ்ஞான இருளையும் நம்முடைய கர்ம வினைகளையும் சாம்பலாக்கி விடுகிறது. எனவே அன்பர்களே, இனிவரும் நம்முடைய இந்த கோவிந்தன் திருவிழாவிலே நீங்கள் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது அது ஒரு தீக்குச்சியை உரைத்து நெருப்பை மூட்டுவதாக மட்டும் நினைக்காமல் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அன்பை அகலாக வைத்து பக்தி நெய்யாக ஊற்றி ஞானச் சுடரை ஏற்றுவோம். இந்த கோவிந்தன் திருவிழாவிலே கலந்து கொள்கின்ற அனைவரும் திருமாலினுடைய திருவருளால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெஞ்ஞானம் தன்னம்பிக்கை பொறுமை பொறுப்பு கல்வி கேள்விகளில் மேன்மேலும் மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள திருமால் திருவடியை போற்றி வணங்குகின்றேன். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த
1: திருமால் பக்தர்களை நாம் வழங்கி வந்த இந்த அதிகாலை நிகழ்ச்சி என்ற பாடலுடன் முடிவடையப் போகின்றது. அடுத்து வரும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.

0: தேனிசை அரங்கம்
1: இன்று பூத்தே பூப்பட என்று பூக்கும் இந்த காலை பொழுதை எப்பொழுதும் அன்போடும் அத்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சுகம் வருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்று உள்ள சுகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம் வளர்த்தாலும் நாம் யாரையும் மறக்காமல் இருப்போம். வெறுபவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏ வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள், இன்றைக்கு சிறப்பான நாள். 94.5 MHz தொண்ணூற்று 98.6 கேப்பன் படி வரிசைகளிலும் வழக்கமாக 7 முதல் 8 மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோல வையினவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: RM Free Connolly.
1: இன்று காலை சிந்தனை அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லடாக காட்டும், உடைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். இவை அனைத்தையும் நாம் அறிந்தால் நம்மை சிறந்தவராக காட்டும்.

அனைவருக்கும் எமது ஆர்எம் வானொலியில் வணக்கமாக. இந்த அதிகாலியில் வருக வருக என்று அன்புடன் நாம் நல் வரவேற்கிறோம். சரி, நீங்கள் நல்ல இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இன்னைக்கு நாட்டுக்கிழமை, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி. ஆமாம், நேற்று புரட்டாசி மாத கோவிந்தன் 3வது சனிக்கிழமை, இன்றைக்கு அதாவது முடிந்தது. எனவே இந்த புரட்டாசி மாதத்தின் வருடத்தினையொட்டி இந்த சிறப்பு நிகழ்ச்சி அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வெள்ளாந்த தின்தோள் மடிவந்தான். உன் செவ்வதி செவத்திற்கு அப்பு அடியோமோடும் நந்தோடும் பிரிவின்ற 1000 பல்லாண்டு வடிவான் என் வலம் ஆர்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்நாடு வரிவா சோதி வளத்தோடையும் சுதநாடையும் பல்லாண்டு படிப்போர்ப்புக்கு முடங்கும் அப்பாஞ்ச சந்தேகமும் பல்லாண்டே பல்லாந்தே பல்லாண்டே.

பக்தியும் நம்பிக்கையும் மன அமைதியும் நிறைந்த இந்த அழகான புரட்டாசி மாதத்தில் நடக்கணுமே இன்றைக்கினோது சிறப்பு கால நிகழ்ச்சியில் திருமால் ஸ்ரீமத் நாராயணன் நினைத்து அனுஷ்டிக்கப்படும் கோவிந்தன் விரதத்தை மகத்துவத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இந்த புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளின் நினைவு, பெருமாள் என்றாலே கோவிந்த நாமம், கோவிந்த நாமம் என்றாலே ஓம் மனதில் ஒரு தனி அமைதி. இந்த விரதம் வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, உடலை கட்டுப்படுத்துவதோடு மனதை தூய்மைப்படுத்தி இறைவனிடம் நமது பக்தியையும் நம்பிக்கையையும் அர்ப்பணிப்பதை உண்மையான விரதம்.

இறைவனின் திருநாமத்தை நினைத்தபதி இந்த அழகான நாளை நாம் தொடங்குகின்றோம். பக்திக்கு ஒரு மாதம் என்றால் இது புரட்டாசி மாதம். பெருமாளின் அருளை வேண்டி பலரும் விரதம் விருந்த சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு செய்தி கோவிந்த நாமத்தை சொல்லி வழிபடும் புனிதமான காலம் இது. கோவிந்தா கோவிந்தா, இந்த ஒரு நாமத்தை மனதார உச்சரிக்கும் போது இந்த மனதில் ஒரு நிம்மதி ஏற்படுகிறது. கவலைகளை இறைவனிடம் ஒப்படைத்து நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறது.

உண்மையான விரதம் என்பது உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துவது. நாம் உணவை மட்டும் குறைத்துவிட்டு கோபம், பொறாமை, வெறுப்பு போய் தீய வார்த்தைகள் ஆகியவற்றை விட்டுவிடுவதில்லை என்றால் அந்த விரதத்தின் உண்மையான நோக்கம் நிறைவேறுமா? அதனால் இந்த புரட்டாசியில் நாம் நம்மையே கேட்டுக்கொள்வோம், நான் உண்மையான விரதத்தை கடைப்பிடிக்கிறேனே? உண்மையான கோவிந்தன் விரதம், விரத நாளில் உணவை தவிர்ப்பது ஒரு பகுதி.

ஆமாம், விரத நாளில் உணவை தவிர்ப்பது ஒரு பகுதி. ஆனால் ஒருவரை காயப்படுத்தாமல் இருப்பது ஒரு விரதம். கோபத்தை கட்டுப்படுத்துவது ஒரு விரதம். பொய் சொல்லாமல் இருப்பது ஒரு விரதம். மற்றவர்களுக்கு உதவுவது ஒரு விரதம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பது ஒரு விரதம். இறைவனை மனதார நினைப்பது ஒரு விரதம். இதுதான் விரதத்தின் ஆழமான ஆன்மீக அர்த்தம்.

நம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் கோவிந்தா என்று மனதார சொல்லும்போது இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய பிரார்த்தனை உடனடியாக நமக்கு வேண்டியபடி நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இறைவனை நம்பி நல்ல வழியில் வாழும் மன உறுதியை இந்த பக்தி நமக்கு கொடுக்கிறது.

நாமவின்ட புரட்டாசி மாதம் நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தட்டும். இறைவனை திருக்கோயிலில் மட்டும் தேட வேண்டாம், நல்ல எண்ணங்களில் தேடுவோம், நல்ல செயல்களில் தேடுவோம், மற்றவர்களுக்கு செய்யும் உடவைகளில் தேடுவோம். உண்மையான பக்தி என்பது நாம் வாழ்க்கையை நல்லதாக மாற்ற வேண்டும்.

0: more happy returns of the day.
1: அம்மா இன்றைக்கு நடுக்கிழமை அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இன்றைக்கு பேச்சு திரத்து உரைச்சிருந்த பெரியவர் புதுந்த சங்கிலி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மகள்மார் வினோதா, அசுதா மகன், மருமகன் தம்பி, மேலும் சச்சுதா, நீதன், மோகன், சிவானி, யோகினி, சேவையன், அன்னி, செல்லோ, நவினா மகன், மேலும் நவினன் மகன் நவினன், நீவன், மேலும் சங்கிலி, வீரன், கிருஷ்ணன் ஐயர் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த பாடலினை நான் பேச்சு திரைத்திரத்து ஊரைச் சேர்ந்த இசைவாணன் வீரன் தனது பிறந்தாவற்றை நம்ம அன்புடன் வணங்குகின்றோம். அப்பா வணேசன், நம் அழகி தம்பி கோவன், செவையன் பிரியப்பா, கவிதன், மேலும் சஞ்சீவன் பிரியம்மா, திலகம், மனிஷா, அப்பாய் வினோதா, அப்பாய் அசோதா, தத்த தம்பி, தத்த சச்சுதா, மேப உருஜெத்தியந்தவர்கள், மேலும் அம்மாய், மேலும் தத்த சிந்தையன் சத்தி, வீரன், சிந்தையன் சத்தி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பின் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் கொத்தேச்சூரைச் சேர்ந்த திருமதி மணி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் கோபால், வாணி, யோவானா, ரூபினா, மேலும் சுந்தரன், வினேசன், சங்கரன், ருணான், சிவகார்த்திகேயன், திவன், செந்திலன் ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் வேல் ஊரைச் சேர்ந்த திருமதி துளசி மாணிக்கம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் சிவதாசன், மேலும் தேவி, சிறுமி, பெருமாள், செந்திலன், ஆஷ்வன் ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டை நாம் ரூசல் வசிக்கும் மெலினா பேத்தூப் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். அம்மா வள்ளி, அப்பா குமார், மகள் அருசி, அருவி, அண்ணன் நெவின், கலைவாணி, ரிதேஷ், பேத்தூப் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு ரோஜல் வசிக்கும் திரு சில்வன் முதலி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும்

அவருடைய மனைவி மாலா மேலும் மகள் யோகிலா அக்கா அம்பிகை தேவி ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நாம் நியூகோவூரைச் சேர்ந்த வினி சுபன் மேலும் கல்வின் கவிஞன் பொன்னன் மோதல்பே ஊரைச் சேர்ந்த பீனா மயூரி சான்வி ரிகேஷ் ஆகியோரின் ஆகியிருக்கும் நாம் வணங்குகின்றோம்.

இத்துடன் இன்றைய புரட்டாசி மாத கோவிந்தன் வருடம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இந்த இனிய நாளில் கோவிந்தன் அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் இல்லங்களில் ஆழத்திலும் இருந்திருக்கட்டும். நம்முடைய நிகழ்ச்சியில் இருந்திருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.